சுகரம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்தாதீதம் மகன் சத்ருஷம் தஸ்மஸ்யாதி லக்ஷம் ஏகம் அநித்யம் விமலச்சலம் சர்வதி சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரு.